தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிட்டு தக்கிருக்கு தத்தஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிட்டு தக்கிருக்கு தத்தஜரி ததன தஜ்ஜனு தஜனு தத்துமி ததுமி தஜ்ஜனு தத்த தரித தனத தனுத